தவிரை இசை சக்தம் நிங்சிங்லி இசைதோ அயேப பிஜெந்த குமார் சர்மா புதொப்ப நோமாய்தேம் பஹாரி சிங் கொஞ்சல்த பிஜெந்த குமார் சர்மா மதி யங்கோம் ரோமா தேவி சைசக்கிவ சிங் நோமாய்தேம் பஹாரியமதி ஜோங்தாம் கமலா.

தவிரி பைசை இசை ரஜு சர்மகி கொஞ்சல்டா மீரா மிம்சா பிலம் இசை தி சுரேஷ் ஹிதங்கி பையக்னி விசே முரங் தெமல் சைராங்க இசை தி லாக்ரி பை இரை நுமிக்கி அயுக்கி புந்தரா மதோய் மிக்கைத் தாபமதம்தா லான் தொக்சகடி.